கர்நாடக, தமிழ்நாடு, புதுச்சேரி, கராய்கல், கேரளா அண்ட் மாஹே டில் டுமாரோ. மீன்வால் இன் டெல்லி, த வெதர் ஏஜென்சி ஹஸ் ஃபோர்காஸ்ட் வெரி லைட் டு லைட் ரெயின்ஃபால் ஃபார் திஸ் ஈவினிங். Germany's Alexander Zverev has won the men's singles title of the US Open tennis, beating American Ben Shelton 6-3, 7-6, 5-7, 6-2 in New York last night. This marks Alexander Zverev's second major title of 2026, following his French Open victory in June. And that is the end of this news bulletin.